0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமான

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഒരു പേഴ്സണ ഫസ്റ്റ് ടൈം പാക്കുറോം, സംതിങ് ക്ലിക്സ്. சில நேரத்தில் லுக்ஸாக இருக்கலாம், வாய்ஸ், அவங்களோட வே ஆஃப் டாக்கிங், ஹியூமர் சென்ஸ், இல்லை கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம், ஓ சம்டைம்ஸ் ஒரு சின்ன வைப் கூட இருக்கலாம். அண்ட் சடன்லி நம்ம பிரெயின் அவங்க மேலே எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். மெசேஜ் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்க்கலாம், அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் மனசில் ஓடும். லவ்ல அட்ராக்ஷன் இருக்குது, மோட்டிவேஷன், ரிவார்டு, அட்டாச்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் இன்வால்வ் ஆகிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். சும்மா அப்படியே கிளிக் ஆகிறது மட்டும் இல்லை, எல்லா சிஸ்டமும் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சிம்பிளா டோபமீன் ஹார்மோன் வந்துடுச்சு, ஸோ லவ்னு சொல்லிட முடியாது. ஹியூமன் லவ் மச் மோர் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஏர்லி ரொமான்டிக் அட்ராக்ஷன்ல ரிவார்ட் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டட் பிரெயின் சிஸ்டம்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது. அதனால தான் ஒரு பர்சன் சடன்லி ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆகுறது. சினிமால இல்ல மின்னலே, ஓகே கண்மணி மாதிரி படங்கள் இந்த ஃபீலிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஷோ பண்ணியிருக்கும். ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறது ரொமான்ஸ், பிஹைண்ட் இட் பிரெயின்ல அட்டென்ஷன் அண்ட் மோட்டிவேஷன் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த டோபமீனால தோன்ற இந்த ஒரு லவ் கம்ப்ளீட்லி லவ்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர. ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: വെൽക്കം ബാക്ക്. ഇതാ ரொம்ப റിലേറ്റബിൾ. ഒരു പേഴ്സണെ പറ്റി മൈൻഡ് അവ്വളോ യോശിച്ചിട്ട് ഇരിക്കും. മൈൻഡിൽ അവങ്ക தான் വർക്ക് பண்ணும்போது അവങ്ക என்ன பண்றாங்க, ഫോൺ എടുക്കും, ലാസ്റ്റ് സീൻ பார்க்கறோம், സ്റ്റോറി பார்க்கறோம், മെസ്സേജ് വരുമാന ചെക്ക് பண்றோம். വൈ വൈ വൈ? ബിക്കോസ് ആന്റിസിപ്പേഷൻ ഇറ്റ്സെൽഫ് കാൻ ബിക്കം റിവാർഡിങ്. എസ്പെഷ്യലി സംതിങ് അൺസർട്ടനാ ഇരുന്നാ അവങ്ക മെസ്സേജ് பண்ணிட்டீங்களா, അവങ്ക കോൾ பண்ணுவீங்களா, இல்லை இந்த ஒரு அன்சர்டனிட்டி அட்டென்ஷனை கேப்சர் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு பர்சனை விட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த பர்சன் கொடுக்குற அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதனால தான் பிரேக்கப்புக்கு அப்புறம் கூட நம்ம ஃபோனை ரிப்பீட்டட்லி செக் பண்ண தோன்றது. பிரெயினுக்கு ஓல்டு ரூட்டீன் இருக்குது. மெசேஜ், ரிப்ளை, கால், குட் நைட், சடன்லி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சுன்னா பிரெயினுக்கு எப்படி புரியும்? பிரெயினுக்கு அந்த பேட்டர்ன் மட்டும்தான் தெரியும். ஸோ அதை ஃபில் பண்ண நம்ம மைண்ட் ரிப்பீட்டட்லி சர்ச் பண்ணும். அந்த பர்சன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஆனால் நம்ம பிரெயின் என்ன தேடுது? பிரெயினுக்கு ஒரு பேட்டர்ன் மிஸ்ஸிங். ஸோ அதை தான் தேடுது. ஸோ நீங்கள் காதலியை தேடுறது இல்லை காதலனை தேடுறது அப்படின்னு எல்லாம் குழப்பிக்காதீங்க. உங்கள் பிரெயினில் என்ன நடக்குதுன்னு முதல்ல யோசித்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ரிவைவ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മൾക്ക് ഒരുത്തരെ പാക്കുമ്പോത് അട്രാക്ഷൻ തോന്നലാം, അറ്റാച്ച്മെന്റ് തോന്നലാം. സോ അട്രാക്ഷൻ ഒരു തിങ് അറ്റാച്ച്മെന്റ് വേറെ ഒരു തിങ് ഇനീഷ്യലി അവങ്ക ரொம்ப ഇൻട്രസ്റ്റിംഗ് കൊഞ്ച ടൈം കഴിച്ച് അവങ്ക കൂടെ പേസ്നാ താ ഡേ കംപ്ലീറ്റ് ആകും അപ്ടീൻ കൂടെ തോന്നലാം. இன்னும் கொஞ்சம் லேட்டரா அவங்க இருந்தா சேஃபா ஃபீல் ஆகுது அப்படின்னு கூட தோணலாம். இது அட்டாச்மெண்ட் சைட். அட்டாச்மெண்ட்னா ஜஸ்ட் ரொமான்டிக் ஃபீலிங் இல்ல, ருட்டீன், ஃபெமிலியாரிட்டி, இமோஷனல் சேஃப்டி, ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஸ்மால் திங்ஸ் கூட பவர்ஃபுல் ஆகும். ரீச்டா, சாப்பிட்டியா, பிஸியா, கால் பண்ணலாமா, அவுட் சைட் பார்த்தா, ஸ்மால் மெசேஜஸ். பட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஸ்மால் ருட்டீன்ஸ் தான் சம்டைம்ஸ் எமோஷனல் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும். அதனால தான் பிரேக்கப்பில் ரிலேஷன்ஷிப் மட்டும் மிஸ் ஆகுறது இல்லை, ருட்டீனும் மிஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மோர் லைக் அட்டாச்மெண்ட், அட்ராக்ஷன் ப்ளஸ் அட்டாச்மெண்ட். ஸோ அதனால் ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்காதீங்க. உங்களோட லைஃப்பில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க போனாங்க, ஸோ அப்புறம் நீங்கள் உங்களோட லைஃப்பை ரீபில் பண்ணோம், அவ்வளோதான். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நடக்கும். ஓகே, இப்போ அஹல்யா எஃப்எம் 90.4 அடுத்த பாட்டுக்கான டைம். நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியதா இருக்கு. சோ பாட்டுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ബ്രോക്കൺ ഹാർട്ട്നെ சொல்றது പോയറ്റിക് ഫ്രേസ് മാതിരി തെരയും. ആണോ? സോഷ്യൽ റിജക്ഷൻ ആൻഡ് ലോസ് കെൻ പ്രൊഡ്യൂസ് വെരി റിയൽ ഡിസ്ട്രെസ്. ന്യൂറോ സയൻസ് റിസർച്ചിൽ സോഷ്യൽ റിജക്ഷൻ ഓർ എക്സ്ക്ലൂഷൻ ആൻഡ് ഫിസിക്കൽ പെയിൻ എക്സ്പീരിയൻസിൽ സം ഓവർലാപ്പിംഗ് ന്യൂറൽ റീജിയൻസ് ഇൻവോൾവ് ആകലാണ് എവിഡൻസ് ഇരിക്കു. ആണോ ഇമ്പോർട്ടൻറ്റ് കറക്ഷൻ, ഹാർട്ട് ബ്രേക്ക് ഇസ് ഈക്വൽ ടു ഫിസിക്കൽ ഇഞ്ചുറിനെ ചൊല്ല മുടിയാത്. ആൻഡ് ബ്രെയിൻ സ്കാനിൽ ഹാർട്ട് ബ്രേക്ക് സെൻറ്റർന്ന് ഒരു സിംഗിൾ പ്ലേസും ഇല്ല. ബട്ട് ഇമോഷണൽ പെയിൻ കൻ ഫീൽ ഫിസിക്കലി ഇൻറ്റൻസ്. സ്ലീപ് ഡിസ്റ്റർബ് ആകലാം, appetite change ஆகலாம், concentration போய்டலாம், chest heavier feel ஆகலாம், body tired ஆ இருக்கலாம். So just forget them னு சொல்றது easy தான். But brain க்கு ஒரு relationship end ஆகிறது ஒரு major change. அந்த process பண்ண time தேவைப்படலாம். So time எடுத்துக்கோங்க. time எடுத்தா எல்லாமே சரியா பண்ணலாம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெயினை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்காக ட்ரக்ஸ் இல்ல ஆல்கஹால் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க உங்களையே போய் அடிக்ட் ஆக்கலாம். அதுதான் ப்ராப்ளம். ஸோ உங்களோட நார்மல் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துடுச்சு. ஸோ அந்த சேஞ்சை அடாப்ட் பண்ணுறதுக்கு பாடிக்கு கொஞ்சம் டைம் தேவை. அப்படி டைம் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாதி மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாமல் உங்களுக்கே நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஹார்ட் பிரேக்கில் தவிக்கிற நிறைய பேரை எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட டைம் எடுத்தால் எல்லாமே கரெக்ட் ஆகும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் மேபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இந்த ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா டைமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஒரு சாங் கேக்குறோம், மேபி நார்மலா தான் இருக்கும், ஆனா பிரேக்கப்புக்கு அப்புறம் அதே சாங் பிளே பண்ணுங்க, சடன்லி இந்த பாட்டு எனக்காகத்தான் எழுதினாங்கன்னு போல அந்த மாதிரி ஃபீல் ஆகும். வை Music has a strong connection with autobiographical memory. Research le music can evoke personal memories with distinctive emotional and memory characteristics nu solranga. Adavadhu song itself pain kudukudunu necessary illa, oru song la oru memory ku door open pannudhu, and behind the door oru person irukkalam, oru place irukkalam, and oru version of neenga kuda irukkalam. Adanalada tha indha mari 96 songs, old melodies, even random ringtone nereya pera niyabagapaduthudhu. சடனா ஒரு இமோஷனல் ஆகலாம் இல்லை. சம்டைம்ஸ் சாங் இஸ் நாட் த வூண்ட், சாங் இஸ் த ரிமைண்டர் ஆஃப் த வூண்ட். ஸோ என்ன தேவைன்னா, ஒரு சாங் கேட்கும்போது சடனாக நீங்கள் அந்த மெமரிக்கு திரும்பி போகும், அது 100% ஷோர் தான். ஆனால் உங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு, ஓகே இந்த சாங் எனக்கு பிடிக்கும், இந்த சாங்கில் இந்த பர்சனை இந்த பிளேஸை நான் ஞாபகத்தில் வருது, ஸோ ஓகே பரவாயில்ல, ஸோ நான் இப்போ இந்த சாங்கை மட்டும் என்ஜாய் பண்ண போறேன்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு இன்னொரு தடவை அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களோட மைண்டோட கண்ட்ரோல், உங்களோட மைண்டோட பவரை நீங்க அப்பதான் புரிஞ்சுப்பீங்க. சில டைம்ஸ்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எல்லாம் ட்ரை பண்ணும்போது அது நடக்காது, ஆனா உங்க மைண்டை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த மெமரிஸும் நீங்க கட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டை ஒருத்தருக்காக நீங்கள் இமோஷ்னல் ஆகி அந்த பாட்டை வந்து நீங்கள் ரசிக்காமல் அது ஒரு பெயின்ஃபுல் மெமரியாக எடுக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களோட பிரெயினை கொஞ்சம் ட்ரெயின் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் ஈஸியாக கட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரிமைண்ட் பண்ணுறேன், சாங் இஸ் நாட் த வூண்ட், சாங் இஸ் த ரிமைண்டர் ஆஃப் த வூண்ட். அந்த வூண்டை கொஞ்சம் கட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ ஈஸி இல்லைன்னு தெரியும், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஹல்யா FM 90.4 and this is RG Hira with you. Stay tuned.